நானக துமகி சன்புர்க் பகவான் சர்வ வைகுண்ட முக்தி மோக்ஷாய ஏக நேமக ஹர கே குணகாய அனக ராஜ போக படையாய ஹர கே நாம கி கதா மன பாய போ போஜன காபர் சங்கீத ரசனா ஜபதி ஹர ஹர நீந்த பலி சுகர்ணி சுபா தர்வந்த ஹிருதய வசை பூன குருமந்த்